பாடினான் அருள் நினைப்பாவா அறம் அங்குள்ள அருள் நிகழ்ச்சி மிளோஞ்சல் ஜாவலி சாமுகாம் அடிச்சிறர் கோணிஞர்லியனகள் பண்டுடாம் போய் ஜன்மம்.